0: என்ன மிஸ்டனியாலம் என்ன
1: இனா வெரி பெல் பெண்டகினா ஹன்ன ஜானி எக்க தேதுனு மாவத்த

0: என்ன மிஸ் அணியாளம் என்ன
1: இனா வெரி பெல் பெண்டகினா ஹன்ன ஜானி எக்க தேதுனு மாவத்தை

0: கத்தா வென்ன மிஸ்டனியால வென்ன
1: வெரி பெல் பெண்டகினா ஹன்ன ஜானி எக்க தே துனு மாவத்த

0: மன்னாரம் ரேர் வித் தரங்கா. மந்தாரம் ரேர், மந்தாரம் ரேர்.
1: தமிழத்தில் குங்குமம் பொத்து சுதுஹந்தும் வெனிவெல் அறுபது சா வதமல் அடங்கு பாரம்பரிக ஆயுர்வேத வட்டுருவக் அனுசாரேன் சித்தாலேப கேக்குலு பேபி சபன் பிரிந்த சமட்ட ஹெல ஒசு ரக்கவாரணைய
2: ஆகே அம்மாய் தாத்தாய் வாடி
3: கொக்கோமே வெரிவிலா
2: வெரிவிலா விட்டு ரன்னே வேபி ஐலிலா
3: நுவை நம்மே காதல வலண்டுக்கு
4: சுமுது மதுபிட நிசா ஏதாங்கின்னத் பாசுய் லீக் வென்னித்னே ருப்பயால் இக்கசியல் பனாக வித்தராக நிசா ஓயாக்கி பஜட்டேகடாக கேலப்பெனவா
5: இத்தின் ஃபெம்ஸ் ஐயைக்க ஓயாட்ட ஓயாவமாக ஏறேன்னினே